0: குண்டு
1: நிக்கல இக்கலதான சம்பந்தம்
0: குண்டு
1: பெஞ்சினோ
0: அர்த்தம்
1: ஏறு
0: ஒட்டிக்கு
1: எனக்கு
0: ಹೊಸ ಕ್ರಮ ಮದುವೆ ಅವರು ನಿಶ್ಚಯ
1: ಮಾಡ್ಕೊಡು
0: ಹೊಸತು ಶುರು ಮಾಡ್ಬೋದು ವಿನಾಯಕ್ ಪೂರ ಭಾರತದಲ್ಲಿ ಏರಿಯಾ ಕಡೆ

சிருஷ்டி ஆண்டு துஷ்டி பிரபுதர் ஏறு நேம பரவாயில்ல குறை வந்து வரப்போ அந்த கஷ்டம் கார்பண்ணு அந்த நாடை சும்மா தின கரை காரணிங்க தாத்தா அழைக்க தெரிப்பாடு போயிடுங்க.

하는데 이 부분 볼 때 한참 있다 뱉어 서로 보는데나 살이 이렇게 눕고 걸어놨고 얘를 안돼 얘는 남미는 브라마 바이디르 அக்கலின் முடியறவன் அஞ்சல்தான் ஜுமாதிக்கு சரியான சிக்ஷா வருமானா யாரும் நம்பினு சேர்த்துனா பிரம்ம வைத்தியர்களுக்கு

0: தேவேறு மஸ்து
1: அந்த
0: அத்தா உதாரி தேவேறு முடியே கிளவரு காரபத்தியரு கிளவு சவுரேரு கிளவு சாத்தேரு அஞ்சனே கிளவு வைஷ்ணவரு கேந்திர பிந்து ஒஞ்சே அந்த
1: மூல சுவரூபம்
0: அஞ்சாது எங்களை பூஜை கருத்து பூஜை எங்களை கருத்து இருந்தத்து அப்பகல அர்த்ததாதம் ஏரே மத்தி போடக்கு ஏறு பூஜை வளர்த்துள்ளேரா அங்க நம்ம காப்பனா நம்ம கர்த்தவியா பண்ணது நிக்கலா எங்களைகளா மாத்திரைகளை போடிக்கிற மனசு அஞ்சாது எங்களா பக்தர் உத்தாரக்கு போடாது ஈத்தனட்ட எங்களுக்கு புனே நெத்தந்தே பேச்சு தாதா எங்களுக்கு தாதா கைமுகிக்கு அநியாயம் அல்படா ஏரே அவடு ஆயன காதி போஜாடு ஆயன ஆனமே பொருள் ஆயன மகன பொருள் ஆயன சும மருத்துவம் பதுக்கல கொஞ்சம் ஆஸ்பத கரு அவன் தான் கைமுக

ஆனாலே எங்களை வர்த்தனை ரம்யாமன் ரெண்டு தினம் வரை இறக்கினால் நாளா நாடு வார ஒருவர் என்று சொல்லுவன் வசந்தின் மனசு கல்லாமல் போனோம் அவை போது பஞ்சி சார்ந்த நீர் வந்து இன்று சொல்ல ஆவாங்கள் எழுது சுமுதடா போலாண்டா எல்லது வேலை இந்த மண்ணில்

ஆனால் வின வைய வனதாக வானோடு வப்பமோ கப்பர் பாடல் சுருங்கும் இல்லத வேலை மீது அவள் திருத்தின சப்பாத்தியை நீதாரணம் துண்டு நல்லத கணித்த வரை வரை சீரலை நிறுத்தப்பட்டது வீச வீச நடக்கிற சிறுமை தலைவர் வசம் சேர்த்து ஜோபுரி தடைய இறங்காத அரசா ஜோர் வருவது சொல்வாங்க ஆனால் வளர்ந்த இன்னொரு முருகம் தாக்காது வருஷவோ தரத்தம் இருந்த தரத்தால் பறிந்து அவர்களோட போரரை சொல்வாங்க பொருத்தோ கத்தனை வந்து வந்தன வசம் செய்ய பலவளா

ஜாஞ்சலை கண்டாள். எண்ணி ஜாஞ்சலா ஒரு பாவம் வந்தது. கண்ணிகள் மண்ணும் அம்புக்கு இருந்துச்சு. நீரு எரோ இருந்திருந்தான். ஒரு கூட

இருக்காத பிரசார இடங்களில் நனங்கள் பிரசாரம் நனரசிக்குகா மாமாத்திரைகளா சொல்மில் கேனந்து புலையில் ரேடியோ சாரங்கள் 107.8 FM

மாத்திரில வன் பேரு கோரிக்கையில இருந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தர ரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM.

சொராபந்துலகு சர்வரெகுலா மோகேத சொல்மெலு நிக்கல கேனந்துள்ளரு ரேடியோ சாரங் 107.8 FM உந்து ரங்கு ரங்கு த பதுக்கு இத்தகேனுக துளு பிரசார இனித்த ஈ பிரசாரடு குஷாலாக்ஷி வி குலால் கண்வதீர்த்த மெரென கடலாமுத்து காதம்பரித சொரசரப்பொழிக்கு கெபியாக்கா.

ஆண்டுகளா சிருஷ்டி ஆண்டு துஷ்டாயினத்தில தூர்வாச்சது கேரிய தூமாவதி பண் பிரபுதர் சம்பாதிரி மல் தொண்டு அப்பே பண்டில பாத்தேரோ போல பூலோக்கவு துளுநாடு சேரோ ஏறு நேம பரவலேரு கருந்து மறுப்பேரோ அஞ்சித்திரக்கலின கஷ்ட கார்பண்யனு கஷ்ட தூரமல்புல இஞ்ச பண்டேரு ஐதாத்திரனே பூலோக்குடு மாத்தேரல்ல காத்தொன்னு பத்தே ஆண்டா என்ன

என்ன கதை காரணக்கென தெரிய வந்தே போய் எனது இருக்காரம் அல்த்தே தெய்வந்தினம் வந்தே போய் அந்த நாடை துமாதின கலை காரணிக்க தாத்தந்து அழகு தெரிப்போடு போய்

ராஜி மூஜி தெரிய அமதராண்டுதே சிஞ்சி பொண்ண கைட்டு யானை திஸ்கொடாண்டுதே மோனித்தே சாவித்ரி மொனை அம்மே சேர்ந்து ஆவோடு யானித்தே போனு மம்பி அரே ஆவோடு யானித்தே போனு மம்பி புடு ஆவோடு யானி